இயற்றிசும் புது மதி மென்றகலர் இட்டிதி அட்டிதி இரூபு அரூபு அணி பல்கு பல்கு ஹாஸ்யாஸ்பதமுலே இட்டிதி அட்டிதி இரூபு அரூபு